chong nam so khong lang na chul hing ke li na chi ki chok ala ki da nam be lu xie zha wa min du se a di se na chu bu ji le lu xie di tong bu ju xu ki na le yin na ya chong mi ki ne pa ma zha wa min du pa ma zha wa yu jiang qian xin zha wa min du si da na xia le lu xie di se na di zeng ba le ke li yin ne le ji so so sim na le ya pu yu tan pa ma chen lang lang ki na wa ding zhe xi pe jin na xia yu xia ji le tang ran ngana zu pa ma tang pu yu xi di zeng ba yin na su su sim na le ya nyong wa ding zhe xi me zhuo sim sa ri qi du pu yu xie wa de cha pu ba zan me yu ki ri chu zi xin nga yi lang cui cu ju yu ki pa ma pun qi nga yi mi ci tong bu yu ki chu ki ni ma nga yi xin pe kuo sa 北京林吉利亚永华定制起穷游戏日摩托节持续定那我们做抗拒战斗拉起大南北路线培育培育下定期待一年里谈谈那我们最里程期聚团期聚团团结一那参加了呀培育陈南他培育了呀修北他们并且陈南吧他能新起人给那路线的人滚南街 培育了呀修北他们并且谈臭不臭我们拉索吧培育南国国民呢我们就能行我们最里程期贴着给开放站连花结果及出给鸡啊顿顿顾谈出给松啊你出出出给你顾来过啊啊谈出给你给出顿顿他们心里呢就应给地不占用为是家媳妇谈陈陈期记得 CTB 歌声传情写不具节李贤那里呀贴嘎呀修小个月了我那最就应给地不透了陈明里呀传单申请歌词这难把公给因素难下多见那修个音